ஆட்டிலி இட்டிலி பரங்கி தாலி செட்டும செட்டும சா அச்சனு கொச்சனு கொச்சனு எத்தியும் செட்டும செட்டும சா ஆட்டிலி இட்டிலி பரங்கி தாலி செட்டும செட்டும சா அச்சனு கொச்சனு கொச்சனு எத்தியும் செட்டும செட்டும சா.